முறுக்கு சல்லி உப்பு மாத்து மாயி மாயி சரணு மீட்டே மாயி சரணு மீட்டே வட்டே பாக தேவே பரமேஸ்வர வட்டே பாக தேவே பரமேஸ்வர ஓர் பதா